0: தரை கொஞ்சி நெத்தி வதக்கல தீப பல்லா பொண்ணு ராவோ ராவு கொருங்கு ராவாரோலு
1: அஞ்சனே நம்மட்டு கண்டன உதகசை அஞ்சின தேவராஜ் பூஜாரி நம்மட்டு உள்ளேரு ஆர் நமக்கு இனி முழு ஜோக்கல மத பாரி குஷிட்டு பால்படை வந்துள்ளேரு பக்க கண்டோடு ஒஞ்சி ரீதித்த தும்புத கிருஷி பதுக்கு எங்களுக்கு மாத்திரைகளை நினைப்பா வந்துண்டு அவினித்த நம்மட்டுக்கு பட்டுனர் உள்ளேரு நமஸ்தே
2: நமஸ்தே
1: பல்லி ஒஞ்சி கிருஷி பதுக்குத கூட ஒஞ்சி நெம்பு மல்புனஞ்சின சந்தர்ப்ப நமக்கு மாத்த உதக பைது நெத்த பக்கி ஏதாவது பண்ணுப்பார் சார்
2: இத்த பக்கி எங்களே பாரி குஷி இத்தத ஜோக்லேக்கு உண்டு புற திக்குஜி வல்ல அண்ண தூர தூர ஒடுது சிட்டி இட்டு புற இப்போ கலத்து வந்து அஞ்சா முக்கள் ஹல்லிக்கு பத்துது அது உந்து மந்த தூடு நண்டஞ்சின ஹல்லிலேக்கு வரோட ஹல்லிட்டு பத்துண்டல ஈ கண்ட கெசர் தாய் தந்து அனுப்பினோம் முக்கலேக்கு இஞ்சின புற தூண்டு மாத்திர குத்தாப்பு அஞ்சனே கண்டத புலே மல்பினோ பாரி இத்த கஷ்டத வேலை ஜன திக்குஜி பிரதி ஒஞ்சில யந்திர முகாந்தரவாது அவடாப்பு அஞ்சன உந்து தும்புபுரம் மூஜி புல மல்த்து நிற்று இத்த இத்த ஒஞ்சி புலே அண்ட இங்கிலே கர்ச்சிக்கு தக்க யாவுன்னு பண்ணது ஒஞ்சி புலேன்னு மாத்திரம் மல்பு அவள ஹீரியாக்கள் தும்புரதிச்சு மல்த்து வந்துனா கண்டா அந்த உந்து கம்பளத கண்டமான்னு பேர் நிற்கு இந்த பூக்கரத கண்டா பாரி தும்புத காலடு பாரி சக்தி இத்தனஞ்சினா கண்டா பூக்கர ஒஞ்சி டைம் உந்து பொல்ல பொல்லோ போனிக்கு பொல்லோ போயின டைம் ஐடுது புக்க இன்னைக்கு புக்கர பாடினா பூரா உந்துதுனுக்கே எங்களுக்கு இது அக்கல பண்ணு அஞ்சாறு உந்து இத்தனைட்டல கொஞ்சம் ஒரியுதுண்டு உந்து முகலாம் பூரா பாக்யம் பண்ணுடாது இ ஜோக்லேக்கு இஞ்சின பிளேஸ் இஞ்சின கொஞ்சம் கெசாடு குப்பின இஞ்சின அவகாசம் பேத வல்ல திக்குஜி இத்தத சமயம் அஞ்சல இன்னைக்கு எங்கிள் தல வச்சாது எங்கிள் தல தேதம் அக்கல மாஸ்டர் பத்தேரிடே மத்த கேண்டேரு பாரி பிரீத்திட்டு எங்களே கொஞ்சம் ஜோக்கலேக்கு கிசரடு கொஞ்சம் குப்பு மல்பெற போடு போடும் பண்ணி கேண்டேக்கு இங்கிலோ ஹான் பந்தா அண்ட் அக்கல அக்கல வேலை இன்ச்சின மத்த ஆவிட இன் பூரா மல்த்துதேரு மல்த்துது இனி கிசரடு கொஞ்சம் குப்பு மொகல குஷி எங்களுக்கு மாத்திர குஷி நீ ஜோக்கலே வா குஷி திக்குண்டா அவ பூரா இங்கிலேக்கு கொஞ்சம் மனசுட்டு நிம்மதி அப்பனா அக்கல குஷி உள்ளேரு பாரி சோக்குடு குப்பு வந்து உள்ளேரு ஜோக்கல் பந்தனா அஞ்சனே நான் நெஸ்ட்டுக்குல மொகலு வந்து ரெண்டு வருஷம் நெஸ்ட்டுக்குள்ள பத்தேர்னா இங்கில கண்ட இஞ்சேன் இத்தனா எங்களுக்கு ஒத்துவன்பா குறப்பா
1: நம்ம ஹல்லி பதுக்கிடு ஏரே வஞ்சி பத்துனால அகலி

மாத்திரைகளா நமஸ்காரம். யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூர். யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தர்ல லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM உன்னை நிகழும் மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.

0: மாத்திரைகளா நமஸ்கார யான ஹள்ளிமனை ஹைதராலி பண்றது கொய்யூர் யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM உன்னை நீங்கள் மாத்திரல கேன்லே குஷிப்படையிலே
1: நமஸ்கார என் ஜெகதீஷ் நான் கன்னியாடி உஜிர தர்மஸ்தல நடுவுட்டு நீல சிம்மை அங்காடி என்று பொண்டது அங்காடி எங்க 17 வருஷம் பண்டித பேர் எடுத்து மித்திரது திருத்து போட்டு என்ன வெறிமொழி கட்டாது எத்து நாள் பண்ணித்தாயத்துக்கு வந்துடும் நான் தெரியல வரல கொண்ட வரல ஏடு நீனாத என்ன கேனும் இல்லை நிக்கல கேனில்
2: ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಭವಾನಿ ಶಂಕರ್, ಕಾರ್ಯನಿರ್ವಾಹಕ ಅಧಿಕಾರಿ ಬೆಳ್ತಂಗಡಿ ತಾಲೂಕು ಪಂಚಾಯತ್. ವಿಬಿಜಿ ರಾಮ್ಜಿ ಯೋಜನೆಯ ಸದುಪಯೋಗವನ್ನು ಎಲ್ಲ ಗ್ರಾಮೀಣ ಜನರು ಪಡ್ಕೋಬೇಕು. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಈ ಮಾಹಿತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿಕೊಡಲು ಸಹಕರಿಸಿದ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 ಇದನ್ನು ಎಲ್ಲ ಗ್ರಾಮೀಣ ಜನರು ಕೂಡ ಕೇಳಬೇಕೆಂದು ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ.